0: பாட்டியிலேக்கு கேட்கலாம். நிற்சுரா அங்கச்சு விருமுறைக்கு அச்சு வினாயினா
1: அனுப்பினா நீ உனஞ்சாரா உனான் சிக்கினா
0: Chicana.